0: ஓ சுலைமான்
1: சுலைமான் சுலைமான்
0: ஓ சுலைமான்
1: சுலைமான் சுலைமான்
0: ஓ சுலைமான்
1: சுலைமான் சுலைமான்
0: ஓ சுலைமான்
1: சுலைமான் சுலைமான்
0: எக்கூனு ஷே கேனு வெலுனா கேனு வெலுனா கேனு வெலுனா கேனு வெலுனா கேனு வெலுனா.